ஓ பாப்பா ஷோகேஸ் பொம்மல்லே வச்சு பிரிப்பா செல்லிச்சேசாவே பசுவாழ்டு படுத்தாழ்டு முசலாழ்டு வெனக்காலே படி வஸ்துட்டு டிராபிக் ஜாம் அய்போதா நீ சொகசுக்கு சாட்டே லேதா அப்போ லோ